நாட்டில் முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட பஸ். இந்த மாடர்ன் பஸ் வெளியூர்களுக்கு செல்லும் பஸ். இதுவரை பஸ்ஸின் வெளிப்புறத்தில் அமர்ந்து ஓட்டி வந்த டிரைவருக்கு 1920 அறிமுகப்படுத்தப்பட்ட பஸ். 20 பாதிக்கு பிறகு மாடர்ன் பஸ் வந்துவிட்டது. 100 துவக்கத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட டபுள் டெக்கர் பஸ். டபுள் டெக்கர் பஸ்